0: நம் பாசம் நம் ஆசை கொப்பாங்க முடே தமிழ்ல இப்பதெல்லாம் வந்து இந்த தமிழ்ல தோடும் எதிரும் கையவும் நேரம்
1: நீ யான கதவு எம்மில்லை நரிமலா நாடி கொடை எம்மை